0: ஓ இந்தோல் தபல் லைத்தபரோ மாமு லமுக்சல் லோய்க்ரோ ஓ தபல் தாரபரோ
1: முய் இமும் சின்ன தகன்னப சினா
2: ஓ லையே லையே ஓ ஐ தாரே
0: நான் முன்னும் மாய்தினி காவரபரோ லபுக்க சல்லோய்க்ரோ
2: ஓ தாத்துமாலோ நாக்கில் விரமாய் தொடகே யாதுதில் தொய்னே
0: ஐ கொந்தோங்க ஐரிம்னிக்கோ தூன தொரோ தேன் கினேயாபா
2: பாசி லைங்கைதே ஐன ngang சரம்மணி ஆ தோரே தோரே ஆ தாத்துமாலோ ஆ நங் சௌரம்தாரே அது ப்ரோ ஐன சகாயரம்பமே ஆந்தோ ஐன லோய்லோ சிலம்தடி கனானமு லோஷின்பினி
1: லாவனே ngann kumag ngann karakpana phaine ibo hi ngai ko nang bu nang gi wa khaldo dum khalli bro
2: ai di chak yung na lep labani kai daw rage adum khalle daw pun shi shup
1: gi thawal nang ngawre kaji khara kana te pura pura ni ko
2: ai bu ngawre hai ba
1: na sa na wa kala mat ta khan tha bang amdra ba hai ba sini ai di ne hai bi di hai ni ko
2: yam ba gum na ai bu nung shi bi ba shi khun shi de yaw dawani
1: hai bo நுங்கினபசி லைதபனினே நங்க பங்காயித லைன கல்லேதோ
2: நுங்கிபமாகிதமக்னி ngawrabasu ngawkhrak
1: மசியங்காங்சி நுங்கிபமாகிதமக்த புன்சிகாசி கயா லைன கல்லினு
2: அது சிபு ஐனரோ ஹைபதாதுமாலோ
1: நங்க நத்தசு மது கலக்லிபா நங்கி லம்ஹேன்ப தமோயிதகி வாக்கல்துனி யாமன ஹைரிபசி
2: அதுபு கர்மஹைன தௌசி ஹைனு குஜுபு
1: மான கங்விபசு நத்த லௌசித்தகஸ்னா தீதுன தாகனி ஹைபா நங் நிங்சிங்ரா ஆ குனோகி மேராஜாவுனா நுபி திகிதபேகி மரம் ஐ ஐ ஐ ஐ எங்கங்க மொய்கோ ஹைரி சினிபோ
2: அஸ் தாதுமாலா யாம்பகி யார் கதாகதரி ஜால ஐபு தோஹுரஷா
1: கானர் ஒயினே தாபல் குல்சித மூட் மானரி விசே ஐ கோயினி தன் ஐன கல்லி விசே சுங்கனி நங் ந கல்லிபா சகல்லிபா வாக்கல்தோ ஓய்வு யாரோயினே
2: அதுதி ஹாய்னுதா நுப்பித நுப்பான நுங்சி ஹாய்வசிபு ஓய்வு யாரோய்தோ கரிபு யாரோகினே தாத்தமாலோனின் நங்காவுக்கிறே
1: நங்ன சாகி பிவம்து கக்கியங்கி இங்கு ஹாய்வனே ஐ பரப்பரப் சலோனே தியங்கனினே
2: அது தாதா
1: கைதோரே துமின்